கண்ணுக்கு பிரகட்டியா? ராய போயந்தி தல் வண்டி வச்சு ஆப் நாராயண கலா தாரு ஜகுமே பருவரே.